0: பூடி, நான் வரேன். ஓ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. இதான் நீ சொன்னே.

0: மொதல் மாத சம்பளம்னு மொத்தத்தையும் ஊருக்கு அனுப்பிடாத, எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதுதான் கம்பெனி ரூல்ஸ்.
1: சரிங்க, நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேனே.